0: எவிட்ட ஜீவமான சத்து என் சதரதே நா காயனா கரபின் சிட்டியாவுத சிடின்னாவுத மது சிடின்னாவுத எக்கம ஜீவமான தேவியன் மார்சேட சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ மார்சேகே சிங்காசனே இதிரியே சிடின වැඩි මහල්ලන් 24 දෙනා ස්වකීය කිරුළු බිම දමා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ වැඳ වැටෙමින් ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

சாந்த குருசே அடையாளமின் அபசதுரங்கின் அபகலவா தேவா அபகே தேவி சுவாமினி.